மண்ணின் வாசமே என்னோடும் வீசுமே. உணர்ந்து கொண்டேன், உருகி நின்றேன். எல்லாருக்கும் வாசமே எப்போதும் காட்டுமே. உறவு இங்கே உள் பெருகி நின்றேன். சீண்டி சீண்டி என்னை தீண்டி தீண்டி.